0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் ஆர்.கே. ஸ்ரீகண்டன் அவர்கள். ஓம் நமச்சிவாயா.

சைவம்ரா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். பாடியிருப்பவர் சௌமியா சனக்குமார் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். பாடியிருப்பவர் மதுரை சோமு அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

இறைவன் ஒருவன், அவன் அருவம் உடையவன், ஆனால் பல உருவங்களை எடுப்பவன், அவன் ஒன்றாக இருப்பவன். காலத்திற்கும் இடத்திற்கும் அன்பர்களின் இயல்புக்கும் ஏற்றபடி கருணையினால் புதிய பல தோற்றங்களை அவ்வப்போது எடுத்துக் கொள்கிறவன். ஆனாலும் அவன் ஒருவன்தான். அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் என கந்தபுராணம் சொல்கிறது. ஏகம் சத் விப்ரபஹிதா வதந்தி என வேதம் சொல்கிறது. அன்பர்களின் விருப்பப்படி வடிவம் கொள்ளும் இறைவனுக்கு இரண்டு திருவடி என்றால் ஏகபாத மூர்த்தியாக ஒற்றை காலில் காட்சி அளிக்கின்றான். இரண்டுக்கு மேல் இல்லை என்றால் வேதம் அவனுக்கு ஆயிரம் கண் ஆயிரம் பாதங்கள் என்று கூறுகிறது. பக்தருடைய கணக்கை வரையறுக்க முடிந்தால் அவனுடைய வடிவத்தையும் வரையறுக்கலாம். ஆனால் இரண்டையும் வரையறுப்பது என்பது இயலாத காரியம். வரையறை தெரியாத போது பல என்று சொல்லுவது பொருத்தம். ஆயிரம் வகையில் பிழைக்கலாம் என்பர். பல வகை என்பதையே ஆயிரம் வகை என்று சொல்லுவது வழக்கு. அதுபோல பல என்பதையே ஆயிரம் என்று சொல்லுவதும் வழக்கு. இதனை அப்பர் பெருமான், இறைவன் ஆயிரம் தாமரை மலர்களைப் போன்ற ஆயிரம் சிவந்த திருவடிகளை உடையவர், ஆயிரம் பொன்மலர்களைப் போன்ற ஆயிரம் திருத்தோள்களை உடையவன், ஆயிரம் கதிரவர்களைப் போல ஆயிரமாக உயர்ந்த திருமுடிகளை உடையவன், ஆயிரம் திருநாமங்களை உவந்து ஏற்றுக்கொண்டவன், இவ்வாறு அளவு காண முடியாதவன் எம்பெருமான். அவன் அளவற்ற கருணையினால் அடியார்கள் தரிசித்து இன்புறும்படி அமர்ந்த கோலத்தில் ஆரூரில் எழுந்து அருளியிருக்கின்றான் என வர்ணிக்கின்றார். அளவுக்கு அகப்படாத வடிவம் உடையவனுக்கு

0: நாமங்களும் அளவுக்கு அகப்படாமல் உள்ளன. உருவம் பல எடுத்துக்கொண்டு அருள்வதைப் போலவே திருநாமங்கள் பலவற்றையும் அவன் ஏற்றுக்கொண்டிருக்கின்றான். தனக்கென்று ஒரு வடிவம் இல்லாமையால் பல வடிவங்கள் மேற்கொள்ளுவதைப் போல தனக்கென்று ஒரு நாமம் இல்லாமையால் பல பல திருநாமங்களை ஏற்றுக்கொள்கின்றான். ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டோமோ என்று பாடுவார் மாணிக்க வாசகர். இறைவனுக்கு அர்ச்சனை செய்யும் போது அஷ்டோத்திரம் என்றும் சகஸ்ரநாமம் என்றும் அர்ச்சனை செய்வதுண்டு. ஒவ்வொரு மூர்த்திக்கும் தனித்தனியே சகஸ்ரநாமம் இருக்கிறது. ஒரே மூர்த்திக்கு வெவ்வேறு சகஸ்ரநாமங்களும் உண்டு. பெரிய தலங்களில் எழுந்து அருளியுள்ள மூர்த்திகளுக்கு தனித்தனி சகஸ்ரநாமங்கள் வழங்குகின்றன. கணபதிக்கும் பொதுவாக ஒரு சகஸ்ரநாமம் உண்டு. அதை அல்லாமல் ககார சகஸ்ரநாமம் என்று ஒன்று தனியே இருக்கிறது. இப்படி உள்ளவற்றை பார்த்தால் பல சகஸ்ரநாமங்கள் இருப்பது தெரிய வரும். அவற்றையெல்லாம் இறைவன் ஏற்றுக்கொள்ளுகின்றான். சிவ ஆயுத நாமாவளி எனும் இந்த குறுந்தகட்டில் வடமொழியிலுள்ள சிவபெருமானின் 10,000 திருநாமங்கள் சொல்லப்பட்டுள்ளன. 1,000 10 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இறைவனின் திருநாமங்களை சுசீந்திரம் கானு ராமசாமி ஓதியுள்ளார். இவர் காஞ்சி காமகோடி வேத ஆகம பாடசாலையில் முறையாக பயின்றவர். சுசீந்திரம் அருள்மிகு கொன்றையடி தானு மாலைய சுவாமி பரம்பரை பூஜா ஸ்தானிகர் நாராயண பட்டர் அவர்களின் மூத்த புதல்வர் ஆவார். இவரால் சிவபூஜா வேத மந்திரம் என்ற குறுந்தகடு 2016 63 மாத இதழ் சார்பில் வெளியிடப்பட்டது. தற்போது 63 மாத இதழ் சார்பில் 5 வெளியீடாக சிவ ஆயுத நாமாவளி என்னும் குறுந்தகட்டை வெளியிடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பர்கள், இக்குறுந்தகட்டினை பெற்று சிவ ஆலயங்களிலும் இல்லங்களிலும் ஒலிக்கச் செய்து இறைவனின் திருநாமங்களை போற்றுவோமாக. முகவுரை: ஹரிஹர புத்திர பிள்ளை என்ற சிவக்கண்ணன், இணை ஆசிரியர், 63 சைவ சமய இலக்கிய மாத இதழ் கொட்டாரம், கன்னியாகுமரி மாவட்டம்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவபுராண ஸ்ரவண விதி சௌனக உவாச்ச. சூத சூத மகாப்ராஜ்ஞ வியாச சிஷ்ய நமோஸ்துதே. தன்யஸ்த்வம் சைவர்யோசி வர்ணனீய மஹத்குணஃ. ஸ்ரீமத் சிவபுராணஸ்ய ஸ்ரவணஸ்ய விதிம் வத, ஏன சர்வம் லபேத் ஸ்ரோதா சம்பூர்ணம் ஃபலமுத்தமம். சூத உவாச்ச, அததே சம்ப்ரவக்ஷ்யாமி சம்பூர்ண ஃபலஹேதவே. விதிம் சிவபுராணஸ்ய சௌனக ஸ்ரவணே முனே, தைவஜம் சமாஹூய சந்தோஷி ஜனான்வித. முகூர்த்தம் சோதயே சுத்தம் நிர்விக்னேன சமாப்தயே. வார்த்தா பிரேஷ்யா பிரயத்னேன தேசே தேசே ச சா சுபா. பவிஷ்யதி கதா சைவி ஆகந்தவ்யம் சுபார்த்திபிஹி. தூரே ஹரி கதா கேஜித் தூரே சங்கர கீர்த்தனாஹ. ஸ்திரிய சூத்ராதயோ யே ச போதஸ்தேஷாம் பவேத்யதஹ. தேசே தேசே சாம்பவாயே கீர்த்தன ஸ்ரவணோத்சுகாஹ. தேஷாம் ஆனயனம் காரியம் தத் பிரகாரார்த்தமாதராத் பவிஷ்யதி சமாஜோத்ர சாதூனாம் பரமோத்ஸவஹ. பாராயணே புராணஸ்ய சைவஸ்ய பரமாத்புதஹ. ஸ்ரீமத் சிவபுராணாஹ்வ ரசபானாய சாதராத். ஆயாத்வரம் பவந்தஸ்ச கிருபயா பிரேம தத்பராஹ. நாவகாசோ யதி பிரேம்ணா கந்தவ்யம் தினமேககம். சர்வதா கமனம் காரியம் துர்லபாச க்ஷணஸ்திதிஹி. தேஷாம் ஆஹ்வானமேவம் ஹி காரியம் ச வினயம் முதா. ஆகதானாம் ச தேஷாம் ஹி சர்வதா கார்ய ஆதரஹ. சிவாலயே ச தீர்த்தே வா வனே வாபி கிருஹே தவா. காரியம் சிவபுராணஸ்ய ஸ்ரவணஸ்தலமுத்தமம். காரியம் சம்சோதனம் பூமேர் லேபனம் தாது மண்டனம். விசித்ரா ரச்சனா திவ்யா மஹோத்சவபுரஸ்ஸரம் கிருஹோபஸ்கரமுத்ருத்ய நிகிலம் ததயோக்யகம். ஏகாந்தே கிரஹ கோணே சாதிருஷ்யே யத்னானி வேசயேத். கர்த்தவ்யோ மண்டபோத்யுச்சைஹி கதலீஸ்தம்ப மண்டிதஹ. ஃபல புஷ்பாதிபிஸ் சம்யக் விஸ்வக் வைதானராஜிதஹ. சதுர்திக்ஷு த்வஜாரோபஸ் ச பதாகஹ சுசோபனஹ. சுபக்திஹ சர்வதா கார்யா சர்வானந்த விதாயினி. சங்கல்ப்யாம் சங்கல்ப்யமாசனம் திவ்யம் சங்கரஸ்ய பராத்மனஹ. வக்துஷ்சாபி ததா திவ்யமாசனம் சுகசாதனம். ஸ்ரோத்ருணாம் கல்பனீயானி சுஸ்தலானி யதாரத. அன்யேஷாம் ச சலான்யேவ சாதாரணதயா முனே. விவாஹே யாதிருஷம் சித்தம் தாதிருஷம் கார்யமேவஹி. அன்யா சிந்தா விநிர்வார்யா சர்வா சௌனக லௌகிகீ. உதங்முகோ பவேத் வக்தா ஸ்ரோதா ப்ராக்வதனஸ்ததா. வியுத்க்ரம பாதயோர்ஞேயோ விரோதோ நாஸ்தி கஷ்டன. அதவா பூர்வதி ஜ்ஞேயா பூஜ்ய பூஜக மத்யதஹ. அதவா சம்முகம் வக்துஹு ஸ்ரோத்ருணாம் ஆனனம் ஸ்மிருதம். வியாசாசன சமாரூடோ யதா பௌராணிகோ திஜஹ. அசமாப்தௌ பிரசங்கஸ்ய நமஸ்குர்யான் ந கஸ்யசித். பாலோ யுவாத விருத்தோ வா தரித்ரோ வாபி துர்பலஹ. புராணஜ்ஞ சதா வந்தியஹ பூஜ்யஸ்ய சுகிருதார்த்திபிஹி. நீச புத்திம் ந குர்வீத புராணஜ்ஞே கதாச்சன. யஸ்ய வக்த்ரோத்கதா வாணி காமதேனு ஶரீரினாம். குருவத் சந்தி பாவோ ஜன்மதோ குணதஶ்ச வை. பரோ குரு புராணஜஸ்தேஷாம் மத்யே விசேஷதஹ. பவகோடி சஹஸ்ரேஷு பூத்வா பூத்வா அவசீததாம். யோ ததாதி பராம் முக்திம் கோண்யஸ்தஸ்மாத் பரோ குருஹ. புராணஜ்ஞ சுஜிர் தக்ஷஹ சாந்தோ விஜித மத்ஸரஹ. சாது காருண்யவான் வாக்மி வதேத் புண்ணியகதாமிமாம். ஆசூர்யோதயமாரப்ய சார்த திப்ரஹராந்தகம். கதாசிவ புராணஸ்ய வாச்யா சம்யக் சுதீமதாம். ஏ தூர்த்தா ஏ ச துர்வ்ருத்தா ஏ சான்யே விஜிகீஷவஹ. தேஷாம் குடிர விருத்தீனாம் அக்ரே நைவ வதேத் கதாம். ந துர்ஜன சமாகீர்ணே ந து தஸ்யூ சமாவ்ருதே. தேசேன தூர்த்த சதனே வதேத் புண்ய கதாம் இமாம். கதா விராம கர்த்தவ்யோ மத்யானேஹி முகூர்த்தகம். மலமூத்ரோ சர்ஜனாதம் தத்கதா கீர்த்தனா நரைஹி. வக்த்ரா க்ஷௌரம் ஹி சம்ஸ்கார்ய दिनादर्वाग्व्रताप्तये कार्यं संक्षेपतो नित्यकर्म सर्वं प्रयत्तदः वक्तुः पार्श्वे सहायार्थस्मन्यं स्थाप्यस्तथाविदः पण्डितः संशयच्छेत्तां लोकबोधन तत्परः कथा विघ्नविनाशार्थं गणनाथं प्रपूजयेत् कथाधीशं शिवं भक्त्या पुस्तकं च विशेषदः कथां शिवपुराणस्य शृणुयात् आदरात् सुधीः श्रोता सुविधिना शुद्धः शुद्धचित्तप्रसन्नधीः अनेककर्म विभ्रान्तः कामादिषड्विकारवान् स्त्रैणः पाखण्डवादी च वक्ता श्रोता न पुण्यभाग् लोकचिन्ताम् धनागारपुत्रचिन्ताम् युदस्य च कथाचित्तशुद्धमतिः स लभेत्फलमुत्तमम् श्रद्धाभक्तिसमायुक्ता नान्यकार्येषु लालदः वाग्यताशुतयो व्यग्रः श्रोतारः पुण्यभागिनः अभक्ता एकधाम् पुण्याम् शृण्वन्तीमाम् नराधमाः तेषाम् श्रवणजम् नासी फलम् दुःखम् भवे भवे असम्पूज्य पुराणम् ये यथाशक्त्या ह्युपायनैः शृण्वन्तीमाम् कथाम् मूढाः ह्युर्दरिद्रा न पावनाः कथायाम् कथ्यमानायाम् गच्छन्तन्यत्र ये नराः भोगान्तरे प्रणश्यन्ति तेषाम् दारादिसम्पदः सोष्णीषमस्तकाये च शृण्वन्तीमाम् कथाम् नराः तत्पुत्रा च प्रजायन्ते पापिनः कुलदूषकाः ताम्

அமிர்த கலச வித்யா ஜானமுத்ரா கராக்ரே ததத முருக கக்ஷம் சந்திரச்சூடம் த்ரிநேத்ரம் விதுர்த விவித ரூபம்.

ந்தாமந்தே சப்தம் பவனே சப்தரதைவந்த சப்தரத பிரஜாபதே பிரஜாபதேராஜ்யே சர்வா

0: Namashivaya. Dear listeners of Shaivam.org Radio, the size of our audio collection continues to grow day by day. We now host more than 25,000 audio recordings. In order to make these extensive resources more accessible and beneficial to our radio listeners, we have reorganized our program schedule. Thirumurai Music and Thirumurai Discourses will be broadcast on Thirunariya Tamilosai. Philosophical Discourses and Periyapuranam Lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Srikanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambudiri.
2: కైవల్యోపనిషది ఉమాసహాయం పరమేశ్వరం ప్రభుం త్రిలోచనం నీలకంఠం ప్రశాంతం ధ్యాత్వా మునిర్గచ్చతి భూతయోనిం సమస్తసాక్షిం తమసఃపరస్తాదితి తదనంతరమంత్రే భూతయోని శబ్దేన శివస్య సకలకార్యోపాదానత్వముక్తం తథా సతి దధిమాత్ర దధిభావాపన్నస్య క్షీరస్య ఇవ కార్యప్రపంచమాపన్నస్య శివస్య చిదానందాత్మక పూర్వరూపపరిత్యాగ స్యాదిత్య ఆశంకావారణార్థమేవ ఆదిమధ్యాంతవిహీనమితి విశేషితం. ఆదిమధ్యాంత విహీనమితి కుత్ర విశేషితం ఇత్యుక్తే స ఏవ అర్థః అత్రాపి సదితి విశేషణేన ప్రదర్శ్యతే ఇది. సదితి విశేషణం కిమర్థం ఇత్యుక్తే ఆదిమధ్యరహితం. సత్ ఇత్యస్య వస్తుగత్యా వాచ్యార్థక విద్యమానం ఇది. విద్యమానం ఇది సర్వోపి పదార్థ విద్యమాన ఏవ కో విశేషః ఇత్యుక్తే అతః కించిత్ యోజనీయం. సర్వదా విద్యమానం ఇది. సర్వదా విద్యమానాః అపి అన్యే కేచన పదార్థాః లభ్యంతే. తర్హి సర్వదా ఏకరూపేణ విద్యమానం ఇది యోజనీయం. తర్హి తత్ పదం సార్థకం భవతి. అస్తు కిమర్థం తథా వక్తవ్యం ఇత్యుక్తే తస్య కృత్యం దర్శయతి. అస్య పరమాత్మనః ఉపనిషత్సు భూతయోనిత్వముక్తం. భూతయోనిః ఇత్యస్య సర్వేషాం భూతానాం ఉపాదాన కారణం ఇత్యర్థః. ఉపాదాన కారణం సున్నాయన ఘటత్క మృత్ మాదిరి. ఘటస్య యథా మృత్ పరిణమతే, మృత్ ఘటాకారేణ పరిణమతే. తర్హి అస్యాపి యది భూతయోనిత్వం ఉచ్యతే తర్హి స్వకీయం స్వరూపం పరిత్యజ్య కార్యాకారేణ అయం పరిణమతే ఇది ప్రాప్తం. తథా భ్రమో మాస్తు, తస్య కోపి పరిణామో నభవతి. పరిణమమానమపి స్వరూపం నత్యజతి. అపరపట్ట పరిణామం అది. సాధారణమైన పరిణామం ఇంకే లోకత్తులు పాకకూడే పరిణామం మాదిరి ఇల్ల ఇద. వేర విధమైన పరిణామం సొలనం. అప్పురం ప్రకృతిశ్చ ప్రతిజ్ఞా దృష్టాంతానుపరోధాను ఒరు అధికరణం వరు. అప్పురం ఇన్నో శిల అధికరణం వరు. అదిల నిరూపణం తదానీ భవిష్యతి. సత్యం లోకే తు మృదాదీనాం ఘటాద్యాకారేణ పరిణామే సతి పూర్వరూపం పరిత్యజ్య ఖలు అన్యాకారేణ తిష్టతి సహ పదార్థః. పూర్వరూపం అపరిత్యజ్య పరిణామం భవతి వా లోకేన దృశ్యతే. తస్మాద్ అవశ్యం ఆశంకా భవతి. సా ఆశంకా పరిహర్తవ్యా కయా యుక్త్యా పరిహర్తవ్యా ఇతి ఇదానీ నోచ్యతే. తత్ర విచారస్తు అగ్రే భవిష్యతి. పరంతు ప్రతిజ్ఞా క్రియతే. ప్రతిజ్ఞామాత్రేణ మంగళశ్లోక ఖలు తావదేవ సూచ్యతే. తదర్థం సత్పదం ప్రయుక్తం ఇది. ఏమేవ చిత్పదం కిమర్థం ప్రయుక్తం ఇత్యపి లిఖితం ఇది చింతయామి. బ్రహ్మణః అనుభూయమానత్వేన తత్ ఫలత్వ సిద్ధ్యర్థం చిద్రూపతయా ఆనందో విశేషితః. ఏమేవ ఆనందపదం. ఆనందపదం తత్ర పశ్యతు ఆనందః. ఆనందస్వరూపః అయం ఇది వక్తవ్యం. యతః తత్ స్వరూప ప్రాప్త్యా మోక్షః వక్తవ్యః. సహ యది ఆనందస్వరూపో న స్యాత్ తర్హి తత్ స్వరూపం ప్రాప్తస్యాపి ఆనందః న స్యాత్. యది ఆనందస్వరూపం న ప్రాప్నోతి సర్వోపి ఆనందం ఖలు ఇచ్చతి సుఖమిచ్చతి నిర్బాధం సుఖం ఇచ్చతి. ఏతదర్థమేవ ముముక్షవః భవంతి. ఏ కే సంసారిణః సుఖం నేచ్ఛంతి ఇతిన. పరంతు కించిత్ దుఃఖం భవతి చేదపి భవతు పర్యాప్తం. విషయాః అపేక్షంతే విషయసుఖమేవ భవతు ఇది. మధ్య దుఃఖం భవతి ఇది జానీమః. దుఃఖం సోఢ్వా ఇల్ల సంసారతిల్ ఇర్కర్వాదం దుఃఖం సహికరార్. మూక్షునే ఎప్పుడు ఇరుకున్నా దుఃఖం కొంచెం కూడా సహికకూడదు. సహికం ముడియదు. అందు మరి తదర్థం విషయసుఖం త్యక్తవ్యం. విషయసుఖం త్యక్తవ్యం. నిరంతరం సుఖం ఎది ప్రాప్తవ్యం తర్హి విషయసుఖం త్యక్తవ్యం. సంసారిణః కే భవంతి ఇత్యుక్తే విషయసుఖత్యాగే స్వరూపసుఖం లభ్యతేన వా ఇది ఇత్యత్ర విశ్వాసోపి నాస్తి. విషయసుఖం విట్టాచిన అదం పోవచ్చు. అదం ఇద స్వరూపసుఖం కిడకలేనా కష్టమాయడం ఇల్లయా. విషయసుఖం అడయరగదా నమకు సామర్థ్యం ఇరుకు. అదే పూర్వం నచ్చండి పోనా సంసారీ చుల్వం. ఇంకే ఇరుక వేండిదా. జన్మాకల్ వందండే ఇరుకు. तर्हि जानीमः वयं विषयसुखार्थं यत्नः क्रियते चेत् मध्ये विघ्नो भवति, दुःखं भवति, दुःखं सोढव्यं भवति, किञ्चित् दुःखं सोढ्वैव विषयसुखं लभ्यते इति. इत्युक्ते विषयसुखे लब्धे सत्यपि पुनर्दुःखं भवति इति. इदानीं निरन्तरपरमात्मसुखं स्वरूपसुखम् इति उच्यते खलु, तस्य प्राप्त्यर्थं क्लेशो नास्ति वा? अद् प्राप्त्यर्थं क्लेशो नास्ति इति न, साधनानुष्ठानं कर्तव्यं. मुख्यक्लेशः कः? विषयसुखं त्यक्तव्यमित्येव मुख्यः क्लेशः. विषयेषु वैराग्यं प्राप्तव्यम् इति मुख्यक्लेशः. सः क्लेशः अस्तु, परन्तु तेन क्लेशेन यदा साधनामार्गं प्रविश्य स्वरूपसुखं प्राप्नोति ततः परं विघ्नो नास्ति. एवञ्च विषयसुखस्य तु मध्ये विषयसुखस्य तु सुखप्राप्ति अनन्तरमपि दुःख अन्तरितमेव तत् सुखं भवति इति विशेषः वैलक्षण्यं वर्तते. अस्तु, सर्वोऽपि सुखमिच्छति इति स्थितं प्रसङ्गादिदमुक्तं तावदेव. तर्हि तत्र तत् सुखम् अन्त परमात्मस्वरूपते अडयरदनाल मोक्षत्ल निरन्तरस्वरूपाभिव्यक्तिः आनन्दाभिव्यक्तिर्भवति इति वक्तव्यं. तदर्थं परमात्मनः प्रथमतः सुखरूपत्वं वक्तव्यम्. अस्य शिवत्वप्राप्त्या அந்த சிவத்துவப்பிராப்தினா என்ன? அதுல மோட்சத்துல அடைய வேண்டிய சுரூபம் அப்படி இருக்கணும் இல்லையா? அது அப்படி இருக்கணும், அப்பேற்பட்ட சுரூபமா இருக்கணும். எந்த ஒரு சுரூபத்துல ஆனந்த ஸ்வரூபமா இருக்கணும் அது. இல்லைன்னா தஸ்ய பிராப்தியா அஸ்ய இதம் சமானம் ஸ்வரூபம் பவேத். அத ஆனந்தஸ்வரூபத்வேன வர்ணயதி சச்சித் ஆனந்த ரூபாயா இது. இதோபி சித் சிதபின்னா ஆனந்தா சஹ சிதபின்னா ஆனந்தான்னு சொல்லணும். ஞானாபின்னா அது ஏன் சொல்லணும்னால், ஞானாபின்னா ஆனந்தா என்ன அர்த்தம்? லோகே ஞான பதார்த்தா அந்யா ஆனந்த பதார்த்தா அந்யா. அத்த ஞானஸ்வரூபா ஆனந்தா இது கதனஸ் அர்த்தக்க ஸ்வப்பிரகாஷா ஆனந்தா இத்தர்த்தம். அந்த ஆனந்தத்தை பிரகாசப்படுத்துறதுக்கு இன்னொரு ஒரு டூல், ஒரு இன்னொரு உபகரணம் தேவையில்லை. அந்நிய அபேட்சாம் வினைவ ஸ்வயம் பிரகாசமான ஆனந்த இது கதனார்த்தம் சிதானந்தா இது உக்தம். तस्य कालान्तरेपि बाधो नास्ति इति सूचनार्थं सत् इत्युक्तम्. एवञ्च सत् चित् आनन्दः सर्वं जातम्.
3: आनन्दस्य स्वप्रकाशत्वं सूचयितुं चित्पदार्थः चित्पदं निवेशितम्. एवं त्रैकालिक अबाध्यत्वं बोधयितुं सत्पदं निवेशितम्.
2: एवम् एवम् आनन्दस्य प्रकाशमानत्वं सूचयितुं चित्पदम्. आनन्दपदं किमर्थम् इत्युक्ते मोक्षस्य पुरुषार्थत्वं सूचयितुं. पुरुषार्थो नाम कः? पुरुषैः अभिलष्यमाणः, पुरुषैः इष्यमाणः. मम भवतु इति यत्र इच्छा भवति सः खलु पुरुषार्थः. मोक्षः यदि आनन्दस्वरूपो न स्यात्, मुक्तस्य आनन्दो यदि न भवति तर्हि मोक्षे कस्य इच्छा भवेत्? कस्यापि न भवेत्. तस्मात् मोक्षे आनन्दो भवति इत्यवश्यं वक्तव्यं. मोक्षं न परमात्मस्वरूपते अडयरदतां मोक्षं व्याख्यानम् பண்றதாயிருந்தால் அந்த பரமாத்மஸ்வரூபம் ஆனந்தஸ்வரூபமா இருக்கா? அது இல்லைன்னு சொன்னால் அப்ப எதுக்கு அடையணும்? இச்சா ந பவதி. அத மோக்ஷசாதனேஷு பிரவர்த்தர் நசியாது, இருக்கிறதே போறோம்னு வரும். அப்போ அந்த பரமாத்மஸ்வரூபத்தை அடையணும் எப்போ வரும்னா, அது அது அத்த அதாவது ஆனந்தஸ்வரூபமா இருந்தாதான். அதர்த்தம் மோக்ஷஸ்ய புருஷார்த்தத்துவ பிரதிபாதனாய புருஷார்த்தத்துவ சூச்சனாய பரமாத்மஸ்வரூபா ஸ்வரூபம் ஆனந்தஸ்வரூபம் இது பிரதர்ஷயதி. இது இன்னொரு இதுல நடுவில் இன்னொரு விஷயம் எழுதியிருக்காரு. இந்த அகம் பதார்த்தாயான்னு இருக்கு இல்லையா, அங்க இன்னொரு விசேஷனம். அது கேவலம் உபாசனாயாம் அகம் இது சிந்தனம் வர்த்ததே இது அநேக அம்சாக உக்தாக. ஏகம் தூ ஸ்வகீய தஹரோபாசகத்துவ சூச்சனாய, அனந்தரம் உபாசனாயாம் தஹரோபாசனாயாம் அஹம் இது கிரகணம் கர்த்தவியம் இது சூச்சனாய. இன்னொன்னு அந்த அஹம் இது கிரகண சூச்சனேன சாகாந்தரோக்த குணானாம் தத்ர சங்கிரஹண உபசம்ஹரணம் கர்த்தவியம் இது சூச்சனாய. இன்னொன்னு தத்துவதிருஷ்டியா அபி கிஞ்சித் பிரயோஜனம் தஸ்ய வர்த்ததே இது. இதா சிவாத்வைதம் கலு தத் சூச்சனாய. சிவாத்வைதமதஸ்ய தாத்பரியம் சூச்சயிதம் தத் கதமிதி வததி. பரப்ரஹ்மண சிவஸ்ய அத்விதீயத்வாபிபகமே த்வைதஸ்ருதீனாம் விரோதஹ. அத்விதீய அத்விதீயத்வாபிபகமே இத்யுக்தே அத்யந்த அத்விதீயத்வம். சாங்கராத்வைதே யாதிருஷம் அத்விதீயத்வம் அத்வைதினஹ இதி பிரசித்தாஹ யே பவந்தி தேஷாம் வர்ணனம் யதா வர்த்ததே தத்வத் யதி ஸ்வீக்ரியதே தர்ஹி த்வைதஸ்ருதீனாம் விரோதஹ. த்வைதஸ்ருதீனாம் அர்த்தம் கிம் பரித்யஜ்ய வியாக்யானம் கர்த்தவ்யம் பவேத். द्वैतश्रुतीनां विरोधो भवति इति. अस्तु तर्हि सद्वितीयत्वं भवतु, अत्यन्तभिन्नः इति उच्यते वा? तदपि न वक्तव्यं. सद्वितीयत्वाभ्युपगमे तु अद्वैतश्रुतीनां विरोधः. तत्र द्वैतश्रुतिम् इरुक्, अद्वैतश्रुतिम् इरुक्. சில श्रुतिகள் பார்த்தால் அத்வைதம் சொல்ற மாதிரி இருக்கு. மற்ற சில வாக்கியங்கள் பார்த்தா துவைதம் சொல்ற மாதிரி இருக்கு. விரோதம் இல்லாம வியாக்கியானம் பண்ணணும் இல்லையா? அந்யதா பரஸ்பர விரோதேன உபயோரபி அபராமாண்யம் பவதி. தர்ஹி அத்வைதஸ்ருதயஸ்ச சந்தி த்வைதஸ்ருதயஸ்ச சந்தி உபயோஹ விரோத பரிஹார கர்த்தவ்யா சர்வைரபி கர்த்தவ்யா. சர்வேபி ஸ்வகீய ரீத்யா குர்வந்தி சா அன்யோ விஷயா. அத்ர அஸ்மின் சம்பிரதாயே கதம் கிரியதே இத்யுக்தே விரோத சங்கயாம் சாக்ஷாத் அத்வைதினஹ கிம் குர்வந்தி இத்யுக்தே ஜகதஹ மித்யாத்வம் ஸ்வீகிருத்ய தத்ர பேதஸ்ய சத்தா நியூனீக்ரியதே வியாவஹாரிக சத்தா இதி பேதஸ்து வியாவஹாரிக சத்தாக அபேதஹ பாரமார்த்திக சத்தா வியாவஹாரிகம் பாரமார்த்திகம் இப்படி எல்லாம் ஒரு பத்ததி. அதுதான் அத்வைத சம்பிரதாயம். விசிஷ்டாத்வைதத்திலும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இவர் சொல்ற மாதிரி தான் வரும். அது இது பசியந்தோ இதம் பசியந்தோ அத்த கெம் கதம் லிஹந்தி பரபிரம்மண சிவசிய அத்விதீயத்வாபியுபகமே த்வைதஸ்ருதீனாம் விரோதஹ சத்விதீயத்வாபியுபகமே த்வத்வைதஸ்ருதீனாம் இதி விரோதசங்காயாம் நிகில பிரபஞ்சாகார சக்தி விசிஷ்டஸ்ய சிவஸ்ய அத்விதீயத்வாத். நிகில பிரபஞ்சாகார சக்தி தாதிருஷ சக்தி விசிஷ்டஸ்ய அத்விதீயத்வம். இதுதான் விசிஷ்டாத்வைதம் சொல்றது. விசிஷ்டாத்வைதத்தினுடைய இன்னொரு வெர்ஷன் தான் இதுவும். பரமாத்மா ஏக ஏவ பரந்து விசிஷ்டா சுத்தஸ்ய ஏகத்வம் வதந்தி கேவல அத்வைதினா. சுத்தஸ்ய ஏகத்வம் மதபேதா சம்யக் ஞாதவ்யா. சுத்தஸ்ய ஏகத்வம் நாமகோர்த்தா பிரபஞ்சஸ்து மித்யா இது ஸ்வீக்ரியதே. பிரபஞ்சஸ்ய பாரமார்த்திகத்வம் ந ஸ்வீக்ரியதே கேவலஸ்ய தத அதிஷ்டானஸ்ய பரமாத்மனஹ ஏகஸ்யைவ பாரமார்த்திகத்வம் ஜீவஸ்து தத்தேன அத்யந்தாபின்னா இதி அத்வைதபக்ஷ. அத்ர கதம் வர்த்ததே இத்யுக்தே பிரபஞ்சோ மித்யான கிந்து பிரபஞ்சஸ்து சக்தேஃப் பரிணாம சக்திஸ்து கஸ்ய சக்தி பரமாத்மனஹ ஏவ சக்தி ஏவஞ்ச அந்ததோ கத்வா மிளித்வா விசிஷ்டம் ஏகமேவ கலு. விசிஷ்டம் ஏகமேவ கலு விசிஷ்டம் ஏகம் இதி கிருத்வா விசிஷ்டம் அத்வைதம். அத்வைதம் அத்வைதம் நாம ஏகத்வம் அத்விதீயத்வம் ஏகத்வம். ஏகத்வம் கதஞ்சித் ரக்ஷ்யதே பரந்து விசிஷ்ட ரூபேண சுத்த ரூபேண இதி அயம் பக்ஷ. நிகில பிரபஞ்சாகார சக்தி விசிஷ்டஸ்ய சிவஸ்ய அத்விதீயத்வாத் ஆந்தர்கணிக பேதா பேதம் பேத அப்ரதிக்ஷேபாச்ச. ஆந்தர்கணிக பேதா உள்ளுக்குள்ள இருக்கிற பேதம் அது தடுக்கிறது இல்லை. ஆந்தர்கணிக பேதஸ்ய அப்ரதிக்ஷேபாத் உள்ளுக்குள்ள ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் பேதம் இருக்கான்னு கேட்டா இருக்கு. ஆனா எல்லாமே சேர்ந்து ஒண்ணுதான். விசிஷ்டம் ஏகம் உள்ளுக்குள்ள பேதம் இருக்கு. இப்ப நீலோ கட்டஹான்னு சொன்னால் நீல விசிஷ்டோ கட்டஹ சொன்னா நீல விசிஷ்டோ கட்டஹ ஏக ஏவகலு. ஆனா நைல்யம் வேற கட்டம் வேற. அந்தர்கணிக பேதா உள்ளுக்குள்ள பேதம் இருக்கு. ஆனா விசிஷ்டம் ஏகம் இது கதஞ்சித் மனசி ஸ்தாபயந்து தத்ர விசேஷாஸ்து அனந்தரம் தத்ர தத்ர அவகந்தும் சக்யந்தே இது ஆந்தர்கணிக பேதம் பேத அப்ரதிக்ஷேபாத். அப்ரதிக்ஷேபாத் இத்யுக்தே அபரித்யாகாத் ச நகோபி விரோதஹ. இந்த நீங்க சொல்ற விரோதங்கள் ஒண்ணும் இல்லை என்றது. இத்யவிரோத ரூப த்விதீயாத்யாயார்த்த த்விதீயாத்யாயத்துல சொல்ல வேண்டிய விஷயம் அவிரோதாத்யாயம் த்விதீயாத்யாயம் தத் சூச்சனாய அஹம் பதார்த்தாய இது விசேஷணம் தரிசிதம். அஹம் பதார்த்த அஹம் சொல்லக்கூடிய ஜீவாத்மா அவே ஜீவாத்மா தானே லோகத்துல அஹம் சொன்னா பிரசித்தார்த்தம். அந்த ஜீவாத்மாவே சொல்லக்கூடிய அஹம் பத பதத்தை வச்சுண்டு அது பத பரமாத்மாவுக்கு விசேஷணமா போட்டிருக்கார். அதனால இந்த அத்வைதம் விசிஷ்ட இந்த சிவ விசிஷ்டாத்வைதம் சூச்சிதம். இது
3: விசிஷ்ட சப்தேன ஜெகதேவ ஸ்வீக்ரியதே ஜெகத் விசிஷ்டம்
2: ஜெகத் விசிஷ்டம் ஜீவ விசிஷ்டம் சயமபி யோஜனியம். ஜெகத்துன்னு மட்டும் சொன்னா ஜெகத்துன்னு சொல்லுங்கோ. ஆனா அது ஜெகத்து வந்து ஜட ரூபமாகவும் ஜீவரூபமாகவும் இருக்கு இல்லையா? ரெண்டுமே சேர்க்கணும் இல்லைன்னா ஒண்ணு பாக்கி ஆயிடும் இல்லையா? அப்ப அத்வைத ஸ்ருதி நாம் பங்கோ பவதி. கதம் தேஷாம் தத் அந்த கத்வா புனா விசாரணீயம் கதம் ஏதோ நிரூபயித்தும் சக்கியதே இத்தியாதிகம் விசிஷ்ய அதிகரணானி பவந்தி தத்ர பஷ்யாம.
3: விசிஷ்டமேகம் இத்யுக்தம் இதானிமபி த்வைத ஸ்ருதேஹ விரோதம்
2: ந பவதி. நாலத்தியாயங்கள் வருது கிரந்தத்துல. முதல் அத்தியாயம் சமன்வயாத்யாய, ரெண்டாவது அவிரோத அத்தியாய, மூணாவது சாதன அத்தியாய, நாலாவது ஃபலாத்தியாய. இது சதுர்ஷ்வப்யத்யாயேஷு பரமாத்மைவ பிரதிபாத்யதே இத்யஸ்தி. கதம் இத்யுக்தே ரூபபேதேன தத்ர பிரதமே அத்தியாயே சமன்வய சொல்றது இல்லையா, சமன்வயம்னா என்ன? ஸ்ருதி வாக்கியங்களுக்கு எல்லாமே அந்த பரமாத்மாவில தான் சமன்வயம். பரமாத்மா பரமா இருக்கு, எல்லா ஸ்ருதி வாக்கியங்களும் பார்த்தால் பரமாத்மா பரமாகவே இருக்கு என்றது பரமாத்மன பிரதிபாதனார்த்தமேவ ஸ்ருதீனாம் வேதாந்த வாக்கியானாம் பிரவிருத்தி இது பிரதிபாதனாய சமன்வயாத்யாய. ததர்த்தம் சர்வாணி வேதாந்த வாக்கியானி அத்த விசாரியந்தே இது ந சிந்தையந்து. உதாரணார்த்தம் அயந்து கிரந்தஹ கிம் பவதி நியாயவியுத்பாதனார்த்தம் பிரவிருத்தஹ இது தோ அவசியம் அவகந்தவியம். நியாயவியுத்பாதனம்னா என்ன? மீமாம்சா. வாக்கிய தாத்பரியம் கதம் அஸ்மாபிஹி நிர்தாரணீயம் இத்யத்ர அதுக்கு வழி காமிக்கிறது. ஏவம் ரீத்யா இது பிரதர்ஷியதே. சர்வாணி உபனிஷத் வாக்கியானி அத்த விசாரித்தானி இதுனா ஏதோ ஒரு உதாரணமா எடுத்துண்டு உங்களுக்கு இந்த வாக்கியம் படிச்சா இப்படி சந்தேகம் வரும், வரலாம், வரதா இருந்தா இப்படி பூர்வபக்ஷம் வரலாம், அதுக்கு ஏவம் பூர்வபக்ஷே ஏவம் யுக்தி அது கண்டனம் பண்ணி சித்தாந்தம் சொல்றது. ஏவம் அநேகானி வாக்கியானி எதா பரிசீலியந்தே ததா கிம் பவதி அஸ்மாகம் தத்ர வாக்கியானாம் தாத்பரிய சந்தேகே சதி. அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்றதுக்கு எப்படி விசாரம் பண்ணணும் என்றது நமக்கு அதுக்கு ஒரு பரிசீலனம் கிடைக்கிறது, பழக்கம் அபியாசம் கிடைக்கிறது. அந்த அபியாசத்தினால நமக்கு எங்க எப்படி சந்தேகம் வந்தாலும் அது சுயமா நிவர்த்தி ஆகிறது. அஸ்மின் கிரந்தே சர்வாணி வாக்கியானி விசாரிதானி இது தான். பரந்து விசாரித்தை விசாரித்தானீவ விசாரிச்ச மாதிரி. ஏன்னா விசாரிக்கிறதுக்கு தேவையான நியாயங்கள் எப்படி, அந்த நியாயங்களே நியாயங்களுடைய அப்ளிகேஷன் அது எப்படி எப்படி அப்ளை பண்றது வாக்கிய நியாயங்கள் தத்து பிராயண அபேட்சிதம் சர்வம் உச்சியதே. ததேவ சமன்வயாத்தியாயே ததா பிரதர்ஷியதே. அனந்தரம் அவிரோதாத்தியாய ஸ்ருதீனாம் பரஸ்பர நம்ம மானாந்தர விரோத சங்காயாம் தத் பரிஹாரார்த்தம் அவிரோதாத்தியாய. தத்ராபி சங்காம் பரிஹிருத்திய பரமாத்மஸ்வரூபமேவ நம்ம சமன்வயாத்தியாயே யத் யத் பரமாத்மஸ்வரூபம் நிரூபிதம் ததேவ விரோதம் வினா பிரதர்ஷியதே. சாதனாத்தியாயேபி சயேவ பரமாத்மா உபாசியத்வேன மோக்ஷம் பிரதி சாதனீபூதா. அப்புறம் ஃபலாத்தியாயத்திலையும் அடைய வேண்டிய சுரூபம் அதுதானே மோக்ஷம். மோக்ஷக முக்த பிராபியத்வேன முக்தைஹி பிராபியம் சுரூபம் ததேவ இது புனஹ ததேவ நிரூபியதே இத்தேவம் சதுர்ஷு அத்தியாயேஷு பரமாத்ம நிரூபணமேவ இது பரமேஸ்வரஸ்யைவ நிரூபணம் இத்யுக்த்வா உபசம்ஹரந்தி. லோக்யந்தே ஸ்வாத்மா லோகயந்தே ஸ்வாத்மானமிதி லோகா சிவச சிவசாட்சாத்காரவந்தஸ்தேஷாம் சித்திர் முக்திலாபா தஸ்ய ஹேதவே இது லோகானாம் சித்தி ஹேதவே இத்யஸ்ய இத்தியனேன சப்தேன ஃபலாத்தியாயஸ்ய தாத்பரியம் சூசிதம் இது வததி. கதம் இத்யுக்தே சித்திர் நாம மோக்ஷஹ இதி லோகயந்தே ஸ்வாத்மானமிதி லோகா சிவசாட்சாத்காரவந்த லோகசப்தேன சிவசாட்சாத்காரம் அந்த சித்தாள் யாரு மோக்ஷத்தை அடைந்திருக்காரோ அவரே வாங்கிக்கணும். சிவசாட்சாத்காரவந்த தேஷாம் சித்தி முக்தி முக்திஃபலலாப தஸ்ய ஹேதவே இது திருத்தீய விசேஷனார்த்த. ஓ தஸ்ய ஹேதவேன்னு இருக்கு, அதனால சதுர்த்தாத்தியாயம் இல்ல திருத்தியாத்தியாயம் மூணாவது அத்தியாயம் சாதனாத்தியாயம். சித்தி ஹேதவேன்னு இருக்கு இல்லையா மோக்ஷ காரணீபூதாயா. சரி மோக்ஷ சாதன விசாரம் மோக்ஷ சாதன விசாரம் எங்க இருக்கு? திருத்தியாத்தியாயத்துல இருக்கு. தேன ஸ்ரவண மனன உபாசனானந்தரம் சாட்சாத்கிருத சிவயேவ பஞ்சகிருத்தியகாரி முக்திம் பிரயச்சதி சிவயேவ முக்திம் பிரயச்சதி அதை சயேவ முக்தே சாட்சாத் சாதனதய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் பிரசன்டட் பை சுவாமி ஸ்ரீ ஆத்மானந்த கிரிஜி மகாராஜ். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: ஓம் ஓம் ஓம். ஆதிகுரு சங்கராச்சாரிய விரச்சித் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திர பிரவச்சன் சல் ரஹா ஹை. விஸ்வம் தர்

ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் கே வி நாராயண சுவாமி அவர்கள். ஓம் நமச்சிவாய்.

0: சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவ கீர்த்தனைகள். பாடியிருப்பவர் டி ஆர் சுப்பிரமணியன் அவர்கள். ஓம் நமச்சிவாய.
2: நோமி வச்சின நயனு நய

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யுவர் அபவுட் டு லிசன் சிவஸ்தோத்திரம். த டைட்டில் இஸ் சிவ அயுக்த நாமாவளி, பிரசன்டட் பை கானு ராமசுவாமி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.

0: இறைவன் ஒருவன், அவன் அருவம் உடையவன், ஆனால் பல உருவங்களை எடுப்பவன், அவன் ஒன்றாக இருப்பவன். காலத்திற்கும் இடத்திற்கும் அன்பர்களின் இயல்புக்கும் ஏற்றபடி கருணையினால் புதிய பல தோற்றங்களை அவ்வப்போது எடுத்துக் கொள்கிறவன். ஆனாலும் அவன் ஒருவன்தான். அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் என கந்தபுராணம் சொல்கிறது. ஏகம் சத் விப்ரபகிதா வதந்தி என வேதம் சொல்கிறது. அன்பர்களின் விருப்பப்படி வடிவம் கொள்ளும் இறைவனுக்கு இரண்டு திருவடி என்றால் ஏகபாத மூர்த்தியாக ஒற்றை காலில் காட்சி அளிக்கின்றான். இரண்டுக்கு மேல் இல்லை என்றால் வேதம் அவனுக்கு ஆயிரம் கண் ஆயிரம் பாதங்கள் என்று கூறுகிறது. பக்தருடைய கணக்கை வரையறுக்க முடிந்தால் அவனுடைய வடிவத்தையும் வரையறுக்கலாம். ஆனால் இரண்டையும் வரையறுப்பது என்பது இயலாத காரியம். வரையறை தெரியாத போது பல என்று சொல்லுவது பொருத்தம். ஆயிரம் வகையில் பிழைக்கலாம் என்பர். பல வகை என்பதையே ஆயிரம் வகை என்று சொல்லுவது வழக்கு. அதுபோல பல என்பதையே ஆயிரம் என்று சொல்லுவதும் வழக்கு. இதனை அப்பர் பெருமான், இறைவன் ஆயிரம் தாமரை மலர்களைப் போன்ற ஆயிரம் சிவந்த திருவடிகளை உடையவர், ஆயிரம் பொன்மலர்களைப் போன்ற ஆயிரம் திருத்தோள்களை உடையவன், ஆயிரம் கதிரவர்களைப் போல ஆயிரமாக உயர்ந்த திருமுடிகளை உடையவன், ஆயிரம் திருநாமங்களை உவந்து ஏற்றுக்கொண்டவன், இவ்வாறு அளவு காண முடியாதவன் எம்பெருமான். அவன் அளவற்ற கருணையினால் அடியார்கள் தரிசித்து இன்புறும்படி அமர்ந்த கோலத்தில் ஆரூரில் எழுந்து அருளியிருக்கின்றான் என வர்ணிக்கின்றார். அளவுக்கு அகப்படாத வடிவம் உடையவனுக்கு நாமங்களும் அளவுக்கு அகப்படாமல் உள்ளன. உருவம் பல எடுத்துக்கொண்டு அருள்வதைப் போலவே திருநாமங்கள் பலவற்றையும் அவன் ஏற்றுக்கொண்டிருக்கின்றான். தனக்கென்று ஒரு வடிவம் இல்லாமையால் பல வடிவங்கள் மேற்கொள்ளுவதைப் போல தனக்கென்று ஒரு நாமம் இல்லாமையால் பல பல திருநாமங்களை ஏற்றுக்கொள்கின்றான். ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டோமோ என்று பாடுவார் மாணிக்க வாசகர். இறைவனுக்கு அர்ச்சனை செய்யும் போது அஷ்டோத்திரம் என்றும் சகஸ்ரநாமம் என்றும் அர்ச்சனை செய்வதுண்டு. ஒவ்வொரு மூர்த்திக்கும் தனித்தனியே சகஸ்ரநாமம் இருக்கிறது. ஒரே மூர்த்திக்கு வெவ்வேறு சகஸ்ரநாமங்களும் உண்டு. பெரிய தலங்களில் எழுந்து அருளியுள்ள மூர்த்திகளுக்கு தனித்தனி சகஸ்ரநாமங்கள் வழங்குகின்றன. கணபதிக்கும் பொதுவாக ஒரு சகஸ்ரநாமம் உண்டு. அதை அல்லாமல் ககார சகஸ்ரநாமம் என்று ஒன்று தனியே இருக்கிறது. இப்படி உள்ளவற்றை பார்த்தால் பல சகஸ்ரநாமங்கள் இருப்பது தெரிய வரும். அவற்றையெல்லாம் இறைவன் ஏற்றுக்கொள்ளுகின்றான். சிவ ஆயுத நாமாவளி எனும் இந்த குறுந்தகட்டில் வடமொழியிலுள்ள சிவபெருமானின் 10,000 திருநாமங்கள் சொல்லப்பட்டுள்ளன. ஆயிரம் ஆயிரமாக 10 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இறைவனின் திருநாமங்களை சுசீந்திரம் கானு ராமசாமி ஓதியுள்ளார். இவர் காஞ்சி காமகோடி வேத ஆகம பாடசாலையில் முறையாக பயின்றவர். சுசீந்திரம் அருள்மிகு கொன்றையடி தானு மாலைய சுவாமி பரம்பரை பூஜா ஸ்தானிகர் நாராயண பட்டர் அவர்களின் மூத்த புதல்வர் ஆவார். இவரால் சிவபூஜா வேத மந்திரம் என்ற குறுந்தகடு 2016 63 மாத இதழ் சார்பில் வெளியிடப்பட்டது. தற்போது 63 மாத இதழ் சார்பில் 5 வெளியீடாக சிவ ஆயுத நாமாவளி என்னும் குறுந்தகட்டை வெளியிடுவதில் பெரு மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பர்கள் இக்குறுந்தகட்டினை பெற்று சிவ ஆலயங்களிலும் இல்லங்களிலும் ஒலிக்கச் செய்து இறைவனின் திருநாமங்களை போற்றுவோமாக. முகவுரை: ஹரிஹர புத்திர பிள்ளை என்ற சிவக்கண்ணன், இணை ஆசிரியர் 63 சைவ சமய இலக்கிய மாத இதழ், கொட்டாரம், கன்னியாகுமரி மாவட்டம்.
1: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஸ்வாகம் சந்நிதி சந்நிதி க்ரியாத் விமலபட்டி கமலகுட்டி புஸ்தக ருத்ராட்சசஸ்தஹஸ்தபுட்டி காமாட்சி பக்ஷ்மலாட்சி கலித விபஞ்சி விபாசி வைரிஞ்சி வாகர்த்தா விவ சம்ப்ருக்தௌ வாகர்த்த பிரதிபத்தயே ஜகத்

பங்கியை நிதனவன் நிதனவத அக்ரயண அக்ரயணத்ரிணாவதராய ஸ்த்ரிகம் ஷௌத்ரிணாவதராய ஸ்த்ரிகம்.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Shrikanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambudiri.
2: கைவல்யோபனிஷதி உமாசஹாயம் பரமேஸ்வரம் பிரபும் த்ரிலோச்சனம் நீலகண்டம் பிரசாந்தம் தியாத்வா முனிர்கச்சதி பூதயோனிம் சமஸ்தசாட்சிம் தமசப்பரஸ்தாதிதி ததனந்தர மந்திரே பூதயோனி சப்தேன சிவஸ்ய சகலகாரியோபாதானத்வமுக்தம் ததா சதி ததிமாத்ர ததிபாவாபன்னஸ்ய க்ஷீரஸ்ய இவ காரியப்பிரபஞ்ச மாபன்னஸ்ய சிவஸ்ய சிதானந்தாத்மக பூர்வரூப பரித்யாக சாதித்ய ஆசங்கா வாரணார்த்தமேவ ஆதிமத்யாந்த விஹீனமிதி விசேஷிதம். ஆதிமத்யாந்த விஹீனமிதி குத்ர விசேஷிதம் இத்யுக்தே ச ஏவ அர்த்தஹ அத்ராபி சதிதி விசேஷணேன பிரதர்ஷ்யதே இதி. சதிதி விசேஷணம் கிமர்த்தம் இத்யுக்தே ஆதிமத்யரஹிதம் சத் இத்யஸ்ய வஸ்துதகத்ய வாச்யார்த்தக வித்யமானம் இதி. வித்யமானம் இதி சர்வோபி பதார்த்த வித்யமான ஏவ கோ விசேஷ இத்யுக்தே அதஹ கிஞ்சித் யோஜனீயம் சர்வதா வித்யமானம் இதி. சர்வதா வித்யமானாஹ அபி அன்யே கேச்சன பதார்த்தாஹ லப்யந்தே தரி சர்வதா ஏக ரூபேண வித்யமானம் இதி யோஜனீயம் தரி தத் பதம் சார்த்தகம் பவதி. அஸ்து கிமர்த்தம் ததா வக்தவ்யம் இத்யுக்தே தஸ்ய க்ருத்யம் தர்ஷயதி அஸ்ய பரமாத்மனஹ உபநிஷத்சு பூத யோனித்வம் உக்தம். பூத யோனிஹி இத்யஸ்ய சர்வேஷாம் பூதானாம் உபாதான காரணம் இத்யர்த்தம். உபாதான காரணம் சொன்ன என்ன? கடத்துக்கு மிருத்து மாதிரி, கடஸ்ய யதா மிருத் பரிணமதே, மிருது கடாகாரேண பரிணமதே. தரி அஸ்யாபி யதி பூத யோனித்வம் உச்சதே தரி ஸ்வகீயம் ஸ்வரூபம் பரித்யஜ்ய காரியாகாரேண அயம் பரிணமதே இதி பிராப்தம். ததா பிரமோ மாஸ்து, தஸ்ய கோபி பரிணாமோ ந பவதி. பரிணமமானமபி ஸ்வரூபம் நத்யஜதி, அப்பேறப்பட்ட பரிணாமம் அது. சாதாரணமான பரிணாமம் நீங்க லோகத்துல பார்க்கக்கூடிய பரிணாமம் மாதிரி இல்ல, இது வேற விதமான பரிணாமம் சொல்லணும். அப்புறம் பிரகிருதிஷ்ட பிரதிஜா திருஷ்டாந்தானுபரோதான் ஒரு அதிகரணம் வரும், அப்புறம் இன்னும் சில அதிகரணங்கள் வரும், அதுல நிரூபணம் தானியம் பவிஷ்யதி. சத்யம் லோகே தூ மிருதாதீனாம் கடாத்யாகாரேண பரிணாமே சதி பூர்வரூபம் பரித்யஜ்ய கலு அன்யாகாரேண திஷ்டதி சஹ பதார்த்தஹ. பூர்வரூபம் அபரித்யஜ்ய பரிணாமோ பவதி வா, லோகே ந த்ருஷ்யதே, தஸ்மாத் அவசியம் ஆசங்கா பவதி. சா ஆசங்கா பரிஹர்த்தவ்யா, கயா யுக்தியா பரிஹர்த்தவ்யா இது இதானீம் நோச்சதே. தத்ர விசாரஸ்து அக்ரே பவிஷ்யதி. பரந்து பிரதிஜா கிரியதே, பிரதிஜா மாத்திரேண மங்களஸ்லோக கலு தாவதேவ சூச்சியதே. ததர்த்தம் சத் சத் இத்யு சத்பதம் பிரயுக்தம் இதி. ஏவமேவ சித்பதம் கிமர்த்தம் பிரயுக்தம் இத்யபி லிகிதம் இதி சிந்தயாமி. ப்ரஹ்மணஹ அனுபூயமானத்வேன தத் ஃபலத்வ சித்தியர்த்தம் சித்ரூபதயா ஆனந்தோ விசேஷிதா. ஏவமேவ ஆனந்தபதம், ஆனந்தபதம் தத்ர பஷ்யதோ ஆனந்த ஆனந்தஸ்வரூபஹ அயம் இதி வக்தவ்யம். யதஹ தத் ஸ்வரூப பிராப்தியா மோக்ஷஹ வக்தவ்யஹ. சஹ யதி ஆனந்தஸ்வரூபோ நஸ்யாத் தர்ஹி தத் ஸ்வரூபம் ப்ராப்தஸ்யாபி ஆனந்தஹ நஸ்யாத். யதி ஆனந்தஸ்வரூபம் ந ப்ராப்னோதி சர்வோபி ஆனந்தம் கலு இச்சதி, சுகம் இச்சதி, நிர்பாதம் சுகம் இச்சதி. ஏததர்த்தமேவ முமுக்ஷவஹ பவந்தி. யே கே சம்சாரிணஹ சுகம் நேச்சந்தி இதி ந, பரந்து கிஞ்சித் துக்கம் பவதி சேதபி பவது பர்யாப்தம், விஷயாஹ அபேக்ஷந்தே, விஷய சுகமேவ பவது இதி. மத்யே துக்கம் பவதி இதி ஜானீமஹ. துக்கம் சோட்வா இல்ல, சம்சாரத்தில் இருக்கிறவா தான் துக்கம் சகிக்கிறார். மூக்ஷுன்னு எப்படி இருக்கணும், துக்கம் கொஞ்சம் கூட சகிக்கக்கூடாது, சகிக்க முடியாது. இந்த மாதிரி ததர்த்தம் விஷய சுகம் தியக்தவியம், விஷய சுகம் தியக்தவியம். நிரந்தரம் சுகம் எதி பிராப்தவியம் தரி விஷய சுகம் தியக்தவியம். சம்சாரிணா கே பவந்தி இத்யுக்தே விஷய சுக தியாகே ஸ்வரூப சுகம் லப்யதே நவா இதி இத்யத்ர விஸ்வாசோபி நாஸ்தி. விஷய சுகம் விட்டாச்சுன்னா அதுவும் போச்சு, அதுவும் இது ஸ்வரூப சுகமும் கிடைக்கலன்னா கஷ்டமாயிடும் இல்லையா. இப்போ விஷய சுகம் அடையிறதுக்கு தான் நமக்கு சாமர்த்தியம் இருக்கும், அதுவே போறோம்னு வச்சுட்டு போனால் சம்சாரின்னு சொல்லுவோம். இங்கே இருக்க வேண்டியதுதான், ஜென்மாக்கள் வந்துட்டே இருக்கும். तर्हि जानीमः वयं विषयसुखार्थं यत्नः क्रियते चेत् मध्ये विघ्नो भवति, दुःखं भवति, दुःखं सोढव्यं भवति, किञ्चित् दुःखं सोढ्वैव विषयसुखं लभ्यते इति. इत्युक्ते विषयसुखे लब्धे सत्यपि पुनर्दुःखं भवति इति. इदानीं निरन्तरपरमात्मसुखं स्वरूपसुखम् इति उच्यते खलु, तस्य प्राप्त्यर्थं क्लेशो नास्ति वा? अद् प्राप्त्यर्थं क्लेशो नास्ति इति न, साधनानुष्ठानं कर्तव्यं. मुख्यक्लेशः कः? विषयसुखं त्यक्तव्यमित्येव मुख्यः क्लेशः. विषयेषु वैराग्यं प्राप्तव्यमिति मुख्यक्लेशः. सः क्लेशः अस्तु, परन्तु तेन क्लेशेन यदा साधनामार्गं प्रविश्य स्वरूपसुखं प्राप्नोति ततः परं विघ्नो नास्ति. एवञ्च विषयसुखस्य तु मध्ये विषयसुखस्य तु सुखप्राप्ति अनन्तरमपि दुःख अन्तरितमेव तत् सुखं भवति इति विशेषः वैलक्षण्यं वर्तते. अस्तु, सर्वोऽपि सुखमिच्छति इति स्थितं प्रसङ्गादिदमुक्तं तावदेव. तर्हि तत्र तत् सुखम् अन्त परमात्मस्वरूपते अडयरदनाल मोक्षत्ल निरन्तरस्वरूपाभिव्यक्तिः आनन्दाभिव्यक्तिर्भवति इति वक्तव्यं. तदर्थं परमात्मनः प्रथमतः सुखरूपत्वं वक्तव्यम्. अस्य शिवत्वप्राप्त्या அந்த சிவத்துவப்பிராப்தின்னா என்ன? அதுல மோட்சத்துல அடைய வேண்டிய சுரூபம் அப்படி இருக்கணும் இல்லையா? அது அப்படி இருக்கணும், அப்பேற்பட்ட சுரூபமா இருக்கணும். எந்த ஒரு சுரூபத்துல ஆனந்த ஸ்வரூபமா இருக்கணும். அது இல்லைன்னா தஸ்ய பிராப்தியா அஸ்ய இதம் சமானம் ஸ்வரூபம் பவேத். அத ஆனந்தஸ்வரூபத்வேன வர்ணயதி சச்சித் ஆனந்த ரூபாயா இது. இதோபி சித் சிதபின்னா ஆனந்தா சஹ சிதபின்னா ஆனந்தான்னு சொல்லணும். ஞானாபின்னா அது ஏன் சொல்லணும்னால், ஞானாபின்னா ஆனந்தா என்ன அர்த்தம்? லோகே ஞான பதார்த்தா அந்யா ஆனந்த பதார்த்தா அந்யா. அத்த ஞானஸ்வரூபா ஆனந்தா இது கதனசிய அர்த்தக ஸ்வப்பிரகாஷா ஆனந்தா இத்தர்த்தம். அந்த ஆனந்தத்தை பிரகாசப்படுத்துறதுக்கு இன்னொரு ஒரு டூல், ஒரு இன்னொரு உபகரணம் தேவையில்லை. அந்நிய அபேட்சாம் வினைவ ஸ்வயம் பிரகாசமான ஆனந்தா இது கதனார்த்தம் சிதானந்தா இது உக்தம். तस्य कालान्तरेपि बाधो नास्ति इति सूचनार्थं सत् इत्युक्तम्. एवञ्च सत् चित् आनन्दः सर्वं जातम्.
3: आनन्दस्य स्वप्रकाशत्वं सूचयितुं चित्पदार्थः चित्पदं निवेशितम्. एवं त्रैकालिक अबाध्यत्वं बोधयितुं सत्पदं निवेशितम्.
2: एवम् एवम् आनन्दस्य प्रकाशमानत्वं सूचयितुं चित्पदम्. आनन्दपदं किमर्थम् इत्युक्ते मोक्षस्य पुरुषार्थत्वं सूचयितुं. पुरुषार्थो नाम कः? पुरुषैः अभिलष्यमाणः, पुरुषैः इष्यमाणः. मम भवतु इति यत्र इच्छा भवति सः खलु पुरुषार्थः. मोक्षः यदि आनन्दस्वरूपो न स्यात्, मुक्तस्य आनन्दो यदि न भवति तर्हि मोक्षे कस्य इच्छा भवेत्? कस्यापि न भवेत्. तस्मात् मोक्षे आनन्दो भवति इत्यवश्यं वक्तव्यं. मोक्षं न परमात्मस्वरूपते अडयरदां मोक्षं व्याख्यानं பண்றதாயிருந்தால் அந்த பரமாத்மஸ்வரூபம் ஆனந்தஸ்வரூபமா இருக்கா? அது இல்லைன்னு சொன்னால் அப்ப எதுக்கு அடையணும்? இச்சா ந பவதி. அத மோக்ஷசாதனேஷு பிரவர்த்தன சார் இருக்கிறதே போறோம்னு வரும். அப்போ அந்த பரமாத்மஸ்வரூபத்தை அடையணும் எப்போ வரும்னா, அது அது அத்த அதாவது ஆனந்தஸ்வரூபமா இருந்தா தான். ததர்த்தம் மோட்சசிய புருஷார்த்தத்துவ பிரதிபாதனாய புருஷார்த்தத்துவ சூச்சனாய பரமாத்மஸ்வரூபா ஸ்வரூபம் ஆனந்தஸ்வரூபம் இது பிரதர்சயதி. இது இன்னொரு இதுல நடுவில் இன்னொரு விஷயம் எழுதியிருக்காரு. இந்த அகம் பதார்த்தாயான்னு இருக்கு இல்லையா, அங்க இன்னொரு விசேஷனம். அது கேவலம் உபாசனாயாம் அகம் இது சிந்தனம் வர்த்ததே இது அநேகே அம்சாக உக்தாக. ஏகம் தூ ஸ்வகீய தஹரோபாசகத்துவ சூசனாய, அனந்தரம் உபாசனாயாம் தஹரோபாசனாயாம் அஹம் இது கிரகணம் கர்த்தவியம் இது சூசனாய. இன்னொன்னு அந்த அஹம் இது கிரகண சூசனேன சாகாந்தரோக்த குணானாம் தத்ர சங்கிரஹண உபசம்ஹரணம் கர்த்தவியம் இது சூசனாய. இன்னொன்னு தத்துவதிருஷ்டியா அபி கிஞ்சித் பிரயோஜனம் தஸ்ய வர்த்ததே இது. இதா சிவாத்வைதம் கலு தத் சூசனாய. சிவாத்வைதமதஸ்ய தாத்பரியம் சூச்சயிதம் தத் கதம் இது வததி. பரபிரம்மண சிவஸ்ய அத்விதீயத்வாபிபகமே த்வைதஸ்ருதீனாம் விரோதஹ. அத்விதீய அத்விதீயத்வாபிபகமே இத்யுக்தே அத்யந்த அத்விதீயத்வம். சாங்கராத்வைதே யாதிருஷம் அத்விதீயத்வம். அத்வைதினஹ இதி பிரசித்தாஹ யே பவந்தி தேஷாம் வர்ணனம் யதா வர்த்ததே தத்வத் யதி ஸ்வீக்ரியதே தர்ஹி த்வைதஸ்ருதீனாம் விரோதஹ. த்வைதஸ்ருதீனாம் அர்த்தம் கிம் பரித்யஜ்ய வியாக்யானம் கர்த்தவ்யம் பவேத். द्वैतश्रुतीनां विरोधो भवति इति. अस्तु तर्हि सद्वितीयत्वं भवतु अत्यन्तभिन्नः इति उच्यते वा? तदपि न वक्तव्यं. सद्वितीयत्वाभ्युपगमे तु अद्वैतश्रुतीनां विरोधः. तत्र द्वैतश्रुतिम् इरुक् अद्वैतश्रुतिम् इरुक् शिलश्रुतिकल् पात्ताल् अद्वैतं शुल्रमारि इरुक् मत्र शिल मत्र शिलवाक्यङ्गल् पात्ताल् द्वैतं शुल्रमारि इरुक् விரோதம் இல்லாம வியாக்கியானம் பண்ணணும் இல்லையா? அந்நா பரஸ்பர விரோதேன உபயோரபி அப்பிராமணியம் பவதி. தரிஹி அத்வைதஸ்ருதயஸ்ச சந்தி த்வைதஸ்ருதயஸ்ச சந்தி உபயோஹ விரோத பரிஹார கர்த்தவ்யஹ சர்வைரபி கர்த்தவ்யஹ. சர்வேபி ஸ்வகீய ரீத்யா குர்வந்தி ஸா அன்யோ விஷய. அத்ர அஸ்மின் சம்பிரதாயே கதம் க்ரியதே இத்யுக்தே விரோத சங்கயாம் சாக்ஷாத் அத்வைதினஹ கிம் குர்வந்தி இத்யுக்தே ஜகதஹ மித்யாத்வம் ஸ்வீகிருத்ய தத்ர பேதஸ்ய சத்தா நியூனீக்ரியதே வியாவஹாரிக சத்தா இதி பேதஸ்து வியாவஹாரிக சத்தாக அபேதா பாரமார்த்திக சத்தா வியாவஹாரிகம் பாரமார்த்திகம் இப்படி எல்லாம் ஒரு பத்ததி. அதுதான் அத்வைத சம்பிரதாயம். விசிஷ்டாத்வைதத்திலும் கிட்டத்தட்ட இந்த மாதிரிதான் இவர் சொல்ற மாதிரிதான் வரும். அது இது பசியந்தோ இதம் பசியந்தோ அத்த கம் கதம் லிஹந்தி பரபிரம்மண சிவசிய அத்வித்தீயத்வாபிபகமே த்வைதஸ்ருதீனாம் விரோத சத்வித்தீயத்வாபிபகமே த்வத்வைதஸ்ருதீனாம் இதி விரோதசங்காயாம் நிகில பிரபஞ்சாகார சக்தி விசிஷ்டஸ்ய சிவஸ்ய அத்வித்தீயத்வாத். நிகில பிரபஞ்சாகார சக்தி தாதிருஷ சக்தி விசிஷ்டஸ்ய அத்வித்தீயத்வம். இதுதான் விசிஷ்டாத்வைதம் சொல்றது. விசிஷ்டாத்வைதத்தினுடைய இன்னொரு வெர்ஷன் தான் இது. பரமாத்மா ஏக ஏவ பரந்து விசிஷ்டா சுத்தஸ்ய ஏகத்வம் வதந்தி கேவல அத்வைதினா. சுத்தஸ்ய ஏகத்வம் மதபேதா சம்யக் ஞாதவ்யா. சுத்தஸ்ய ஏகத்வம் நாம கோர்த்தா பிரபஞ்சஸ்து மித்யா இது ஸ்வீக்ரியதே. பிரபஞ்சஸ்ய பாரமார்த்திகத்வம் ந ஸ்வீக்ரியதே கேவலஸ்ய தத அதிஷ்டானஸ்ய பரமாத்மனஹ ஏகஸ்யைவ பாரமார்த்திகத்வம் ஜீவஸ்து தத்தேன அத்யந்தாபின்னா இதி அத்வைதபக்ஷ. அத்ர கதம் வர்த்ததே இத்யுக்தே பிரபஞ்சோ மித்யான கிந்து பிரபஞ்சஸ்து சக்தே பரிணாம சக்திஸ்து கஸ்ய சக்தி பரமாத்மனஹ ஏவ சக்தி ஏவஞ்ச அந்ததோ கத்வா மிளித்வா விசிஷ்டம் ஏகமேவ கலு. விசிஷ்டம் ஏகமேவ கலு விசிஷ்டம் ஏகம் இது கிருத்வா விசிஷ்டம் அத்வைதம். அத்வைதம் அத்வைதம் நாம ஏகத்வம் அத்வித்தீயத்வம் ஏகத்வம். ஏகத்வம் கதஞ்சித் ரக்ஷ்யதே பரந்து விசிஷ்ட ரூபேண சுத்த ரூபேண இது அயம் பக்ஷ. நிகில பிரபஞ்சாகார சக்தி விசிஷ்டஸ்ய சிவஸ்ய அத்வித்தீயத்வாத் ஆந்தர்கணிக பேதா பேதம் பேத அப்ரதிக்ஷேபாச்சா. ஆந்தர்கணிக பேதா உள்ளுக்குள்ள இருக்கிற பேதம் அது தடுக்கிறது இல்ல. ஆந்தர்கணிக பேதசிய அப்ரதிக்ஷேபா உள்ளுக்குள்ள ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் பேதம் இருக்கான்னு கேட்டா இருக்கு. எல்லாமே சேர்ந்து ஒண்ணுதான். விசிஷ்டம் ஏகம் உள்ளுக்குள்ள பேதம் இருக்கு. இப்ப நீலோ கட்டஹான்னு சொன்னால் நீல விசிஷ்டோ கட்ட சொன்னா நீல விசிஷ்டோ கட்ட ஏக ஏவகலு. ஆனா நைல்யம் வேற கட்டம் வேற. அந்தர்கணிக பேதா உள்ளுக்குள்ள பேதம் இருக்கு. ஆனா விசிஷ்டம் ஏகம் இது கதஞ்சித் மனசி ஸ்தாபயந்து தத்திர விசேஷாஸ்து அனந்தரம் தத்திர தத்திர அவகந்தும் சக்கியந்தே. இது ஆந்தர்கணிக பேதம் பேத அப்ரதிக்ஷேபாத். அப்ரதிக்ஷேபாத் இத்யுக்தே அபரித்யாகாத் ச நகோபி விரோதா. இந்த நீங்க சொல்ற விரோதங்கள் ஒன்றும் இல்லை என்றது. இத்யவிரோத ரூப த்விதீயாத்யாயார்த்தா. த்விதீயாத்யாயத்தில் சொல்ல வேண்டிய விஷயம் அவிரோதாத்யாயம் த்விதீயாத்யாயம் தத் சூச்சனாய அஹம் பதார்த்தாய இது விசேஷணம் தரிசிதம். அஹம் பதார்த்தா அகம் சொல்லக்கூடிய ஜீவாத்மா அவே ஜீவாத்மா தானே லோகத்துல அகம் சொன்னா பிரசித்தார்த்தம். அந்த ஜீவாத்மாவே சொல்லக்கூடிய அகம் பத பதத்தை வச்சுண்டு அது பத பரமாத்மாவுக்கு விசேஷமா போட்டிருக்கார். அதனால இந்த அத்வைதம் விசிஷ்ட இந்த சிவ விசிஷ்டா அத்வைதம் சூச்சிதம் இது.
3: விசிஷ்ட சப்தேன ஜெகதேவ ஸ்வீக்ரியதே. ஜெகத் விசிஷ்டம்
2: ஜெகத் விசிஷ்டம் ஜீவ விசிஷ்டம் சுவயமபி யோஜனியம். ஜெகத்துன்னு மட்டும் சொன்னா ஜெகத்துன்னு சொல்லுங்க. ஆனா அது ஜெகத்து வந்து ஜட ரூபமாகவும் ஜீவரூபமாகவும் இருக்கு இல்லையா? ரெண்டுமே சேர்க்கணும் இல்லைன்னா ஒண்ணு பாக்கி ஆயிடும் இல்லையா? அப்ப அத்வைத ஸ்ருதீனாம் பங்கோ பவதி. கதம் தேஷாம் தத் அந்த கத்வா புனஹ விசாரணீயம் கதம் ஏதோ நிரூபயித்தும் சக்கியதே இத்தியாதிகம் விசிஷ்ய அதிகரணானி பவந்தி தத்ர பஷ்யாம.
3: விசிஷ்டமேகம் இத்யுக்தம் இதானிமபி த்வைத ஸ்ருதேஹ விரோதம்
2: ந பவதி. நாலு அத்தியாயங்கள் வருது கிரந்தத்துல. முதல் அத்தியாயம் சமன்வயாத்யாயம், ரெண்டாவது அவிரோத அத்தியாய, மூணாவது சாதன அத்தியாய, நாலாவது ஃபலாத்தியாய இது. சதுர்ஷ்வப்யத்யாயேஷு பரமாத்மைவ பிரதிபாத்யதே இத்யஸ்தி. கதம் இத்யுக்தே ரூபபேதேன. தத்ர பிரதமே அத்தியாயே சமன்வய சொல்றது இல்லையா, சமன்வயம்னா என்ன, ஸ்ருதி வாக்கியங்களுக்கு எல்லாமே அந்த பரமாத்மாவில தான் சமன்வயம். பரமாத்ம பரமா இருக்கு, எல்லா ஸ்ருதி வாக்கியங்களும் பார்த்தால் பரமாத்ம பரமாகவே இருக்கு என்றது பரமாத்மன பிரதிபாதனார்த்தமேவ ஸ்ருதீனாம் வேதாந்த வாக்கியானாம் பிரவிருத்தி இது பிரதிபாதனாய சமன்வயாத்தியாய. ததர்த்தம் சர்வாணி வேதாந்த வாக்கியானி அத்த விசாரியந்தே இது நிந்தையந்து. உதாரணார்த்தம் அயன் தூ கிரந்தா கிம் பவதி நியாயவியுத்பாதனார்த்தம் பிரவிருத்தா இது அவசியம் அவகந்தவியம். நியாயவியுத்பாதனம்னா என்ன, மீமாம்சா, வாக்கிய தாத்பரியம் கதம் அஸ்மாபிஹி நிர்தாரணீயம் இத்யத்ர அதுக்கு வழி காமிக்கிறது. ஏவம் ரீத்யா இது பிரதர்ஷியதே சர்வாணி உபனிஷத் வாக்கியானி அத்த விசாரித்தானி இதுனா, ஏதோ ஒரு உதாரணமா எடுத்துண்டு உங்களுக்கு இந்த வாக்கியம் படிச்சா இப்படி சந்தேகம் வரும், வரலாம், வரதா இருந்தா இப்படி பூர்வபக்ஷம் வரலாம், அதுக்கு ஏவம் பூர்வபக்ஷே ஏவம் யுக்தி அது கண்டனம் பண்ணி சித்தாந்தம் சொல்றது. ஏவம் அநேகானி வாக்கியானி எதா பரிசீலியந்தே ததா கிம் பவதி அஸ்மாகம் தத்ர வாக்கியானாம் தாத்பரிய சந்தேகே சதி, அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்றதுக்கு எப்படி விசாரம் பண்ணணும்ன்றது நமக்கு அதுக்கு ஒரு பரிசீலனம் கிடைக்கிறது, பழக்கம் அபியாசம் கிடைக்கிறது. அந்த அபியாசத்தினால நமக்கு எங்க எப்படி சந்தேகம் வந்தாலும் அது சுயமா நிவர்த்தி ஆகிறதுன்னு. அஸ்மின் கிரந்தே சர்வாணி வாக்கியானி விசாரிதானி இது நான் பரந்து விசாரித்தை விசாரித்தானீவ விசாரிச்ச மாதிரி, ஏன்னா விசாரிக்கிறதுக்கு தேவையான நியாயங்கள் எப்படி, அந்த நியாயங்களே நியாயங்களுடைய அப்ளிகேஷன் அது எப்படி எப்படி அப்ளை பண்றது வாக்கிய நியாயங்கள் தத்து பிராயண அபேட்சிதம் சர்வம் உச்சியதே ததேவ சமன்வயாத்தியாயே ததா பிரதர்ஷியதே. அனந்தரம் அவிரோதாத்தியாய ஸ்ருதீனாம் பரஸ்பர நம்ம நியாய மானாந்தர விரோத சங்காயாம் தத் பரிஹாரார்த்தம் அவிரோதாத்தியாய. தத்ராபி சங்காம் பரிஹிருத்திய பரமாத்மஸ்வரூபமேவ நம்ம சமன்வயாத்தியாயே யத் யத் பரமாத்மஸ்வரூபம் நிரூபிதம் ததேவ விரோதம் வினா பிரதர்ஷியதே. சாதனாத்தியாயேபி சயேவ பரமாத்மா உபாசியத்வேன மோக்ஷம் பிரதி சாதனீபூதா. அப்புறம் ஃபலாத்தியாயத்திலையும் அடைய வேண்டிய சுரூபம் அதுதானே மோக்ஷம், உபா மோக்ஷ மோக்ஷக முக்த பிராப்தியத்வேன முக்தைஹி பிராப்தியம் சுரூபம் ததேவ இது புனஹ ததேவ நிரூபியதே இத்தியவம் சதுர்ஷு அத்தியாயேஷு பரமாத்ம நிரூபணமேவ இது பரமேஸ்வரஸ்யைவ நிரூபணம் இத்யுக்த்வா உபசம்ஹரந்தி. லோக்யந்தே ஸ்வாத்மா லோகயந்தே ஸ்வாத்மானமிதி லோகா சிவச சிவசாட்சாத்காரவந்தஸ்தேஷாம் சித்திர் முக்திலாபா தஸ்ய ஹேதவே இது லோகானாம் சித்தி ஹேதவே இத்யஸ்ய இத்தியனேன சப்தேன ஃபலாத்தியாயஸ்ய தாத்பரியம் சூசிதம் இது வததி. கதம் இத்யுக்தே சித்திர் நாம மோக்ஷஹ இதி லோகயந்தே ஸ்வாத்மானமிதி லோகா சிவசாட்சாத்காரவந்த லோகசப்தேன சிவசாட்சாத்காரம் அந்த சித்தாள் யாரு மோக்ஷத்தை அடைந்திருக்காரோ அவரை அவரே வாங்கிக்கணும். சிவசாட்சாத்காரவந்த தேஷாம் சித்தி முக்தி முக்திஃபலலாப தஸ்ய ஹேதவே இது திருத்தீய விசேஷனார்த்த. ஓ தஸ்ய ஹேதவேன்னு இருக்கு, அதனால சதுர்த்தாத்தியாயம் இல்ல திருத்தீய அத்தியாயம் மூணாவது அத்தியாயம் சாதனா அத்தியாயம். சித்தி ஹேதவேன்னு இருக்கு இல்லையா மோக்ஷ காரணீபூதாயா, தரி மோக்ஷ சாதன விசாரம் மோக்ஷ சாதன விசாரம் எங்க இருக்கு திருத்தீய அத்தியாயத்துல இருக்கு. தேன ஸ்ரவண மனன உபாசனானந்தரம் சாட்சாத் கிருத சிவயேவ பஞ்சகிருத்தியகாரி முக்திம் பிரயச்சதி சிவயேவ முக்திம் பிரயச்சதி அதை சயேவ முக்தே சாட்சாத் சாதனதயா மோக்ஷஸ்ய சாட்சாத் சாதனம் கஹ யஹ மோக்ஷஸ்ய பிரதாதா சயேவ இது கிருத்வா சாதனாத்தியாயேபி சாட்சாத் சாதனத்வேன சிவச்சிந்தயிதும் சக்யதே சயேவ அர்த்தோ தரிசிதஹ. சச்சிதானந்த ரூபாய இத்யத்ர ஆனந்த ரூபாய இத்தனை நிரதிசயானந்த ரூபம் பிரம்மைவ அனுபூயமானம் முக்தானாம் ஃபலதயா ஃபலாத்தியாய ஃபலாத்தியாயேன விவக்ஷிதம் இது ததர்த்தோ தரிசிதா. அப்ப சச்சிதானந்த ரூபாய இத்தனை ஃபலாத்தியாயஸ்ய சதுர்த்தாத்தியாயஸ்ய தாத்பரியம் சூச்சிதம் இத்தியவம் ரீத்யா சர்வேஷாம் அத்தியாயானாம் தாத்பரியமபி சூச்சியதே சூச்சியதே ஏதைர் விசேஷணைஹ இது பிராயேண அத்ர முக்கியாக அம்சாக அத்ர வியாக்கியானே உக்தாக மயா. பிரதமஸ்லோகா இத்துக்த்வா உக்தம் இதப்பரம் சர்வத்ர வக்தும் நிஷக்கியதே பஹு வர்த்ததே தத்ர வர்த்ததே இது பஹு வர்த்ததே இது தரிசயிதும் கிஞ்சித் உக்தம் ஏவம் தாவதேவ அன்யதா தத் சர்வம் உக்த்வா இது அக்ரே கச்சாமஹ தரிஹி ந சமாப்யதே மூலம் சமாப்ய அனந்தரம் இது பாக்யம் அவசிஷ்யதே தரிஹி வியாக்கியானாதிகம் படிதும் சக்யதே. அஸ்து அத்ய உபசம்ஹராமி அன்யேபி ஸ்லோகாஹ வர்த்தந்தே அனந்தரம் பஷ்யாமஹ ஸ்வஹ. ஓம் நமோஹம் பதார்த்தாய லோகானாம் சித்தி ஹேதவே சச்சிதானந்த ரூபாய சிவாய பரமாத்மனே. ஓ
4: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் நமஸ் சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் தக்ஷிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் பிரசன்டட் பை சுவாமி ஸ்ரீ ஆத்மானந்த் கிரிஜி மகாராஜ். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: ஓம் ஓம் ஓம். ஆதி குரு சங்கராச்சாரிய விரச்சித் தக்ஷிணாமூர்த்தி ஸ்தோத்திர பிரவச்சன் சல் ரஹா ஹை. விஸ்வம் தர்